காவி கோடின அரே வாங்கின தொடுக்கா ஜோடின காக்கடி பி காவி கோடின காதர்னி முழா துதி துது குழா பாவட்டா.